தந்து துரியான் தந்தே மத ஊகே இசிசே மிராயே முத்தோயமன் தந்தோயிண்டியம்தா தச்சது கொள்மையர்